வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஆப் சுன் ரே ஹே ரேடியோ மான பிரஷ்னா 107.8 எஃப்எம். மே வாழ் ஜே பாப்னா ரேடியோ மான பிரஷ்னா 107.8 எஃப்எம் பர் ஆப் சுன் ரே ஹே ப்ரோக்ராம் வி யானி விமன்.